0: சாந்தனம் 90.4 FM. Stay tuned.
1: காந்த கண்ணனுக்கு உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். த பேக்ல போஸ்ட்

0: ஐசிஜி லீலாவா?
1: ஆமா, நான் லீலா தான் பேசுறேன்.
0: அது சென்டர் நீயா நடத்துற?
1: ஆமா, நான் தான் நடத்துறேன். நீங்க யாருங்க?
0: சென்டர் க்ளோஸ் பண்ண சொன்னா பண்ண மாட்டியா நீ?
1: ஏண்டா பேரை சொல்லவே பயப்படுற? நீ என்ன மிரட்டுறியா? தைரியம் தான், நேர்ல வாடா.
2: யார்ட்ட பேசிட்டு இருக்க? என்னாச்சு?
1: ஹலோ, சென்டர் நடத்துறத பத்தி கட் பண்ணிட்டானா?
2: யாரு
1: தெரியல. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து கால் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருக்கானுங்க. சென்டரை க்ளோஸ் பண்ணு.
2: சரி, நீ டென்ஷன் ஆகாத, யாரா இருந்தாலும் பார்த்துக்கலாம்.